0: பவட்டு லொல்வி ஆசாவின் பவுக்கல சேம சத்வையின்டம நேவத்த இப்ப துனவிட்ட தமன் சித்தனலசின் பெவத்திய நுகக்கிய இபந்தான் அப்பாயே யமராஜு லாங்கட்ட கெனகோஸ் கரணலாத பவு விமசா நிசி தண்டுவாம் லபாதினவாயத்த
1: சுதிரல் புவன் பெதொலியா.

இந்திய மகாகவி ரவீந்திரநாத் தாகூர் பிலிபந்தவ நொதன்னா கினிக் நொம்பிதிதாரா எத்தானம்சிய தாதுனேதி எதுமாகே கீதாஞ்சலி கிருத்தியட நொபெல் சாகித்த சாம்மானியாக் கலைபுலா கீதாஞ்சலி கிருத்தியங் சிங்கல கீத்த கணனாவாக்ம ரச்சனாவீதி பினபவாத் ஒபட சந்தாங்கரான் கமித்தி மாம் தோராகத்து கீதியட மே மா சந்தாங்கரன புத்கலியங்கி சம்பந்ததாவியாத்தி பினவா ஸ்ரீலங்காவே மகாகவியகுவன பிபி அல்விஸ் பெரேரா நம் அப்பே கவியா மலக் கதா கரை கீழா காவி நிர்மாணியாக் ரச்சனா கலா மே கவி சித்துவம கீதையக்கட்ட பிரதி நிர்மாணிய கிரீமட்ட பிரவீன கீத ராச்சக டோல்டன் அல்விஸ் மகதா சமத்தேனும் மே கலாக்கருவன் துந்தினாகி சிஹிபத் கிரீம மாம் மேமுகுதே சித்தகலே மென் மே கீதே சந்தகா மே துந்தினாம கிசியன் மாவதக் விவரக்கலனிசா சர்ல சுகம ரமணீய கவி பஸ்வஹரக் யுதாகின திபின மே கீதைய பதலாலித்திய அபூர்வி மன்சித் அதகன்னவா ரவீந்திரநாத் தாகூர் நிர்மாணிய கரன்னி இந்திய ஜாதிக நிதாஸ் சடன உபரிம ஆகாரியன் திபின சமயக்கை கீதாஞ்சலி மகா காவ்விய அப்பே பிபி அல்விஸ் பெரேரா மகதா தமங்கே பத்ய ரச்சனா நிர்மாணிய கரன்னி அப்பே நிதாஸ் சர்களே பவத்தின காலேத மா மே தோராகத்து கீதைய மேத பாகியே ஜாதிக புனர்ஜீவனைய அத்திகிரீமட்ட சமத் விலாத்தியன கீபத டோல்டன் அல்விஸ் தனுவ சக சங்கீதே நிர்மாணய பண்டித் அமரதேவ காயனைய நந்தா மாலினி